மல்லம் மல்லம் கவிஞமான மல்லம் பண மல்லம் நுங்கிய பாரு ஜிம்பாய் மல்லம் பெறும் மலுமாஜி பெறமாலும் காமமாஜிரியே மல்ல மல்லம் நுங்கிடுவாரே ஜிம்பாய் இங்கு கொண்டு கவிஞமான பாதுண்டாக்கு கைவுதுக கவிஞமான